ஓம் கங்கணபதியே நமஹா, ஓம் கங்கணபதியே நமஹா, ஓம் கங்கணபதியே நமஹா, ஓம் கங்கணபதியே நமஹா, ஓம் கங்கணபதியே நமஹா, ஓம் கங்கணபதி.